0: இக்கலை. அப்போ அவனுக்கு ஒரு புலல் ஒழுகி பந்தங்கத்த ஒரு சட்டரை அவனு இடுறா. அவனு அதிர இட்டுத்து புலல் நீந்தித்து நீந்தித்து அப்பறத்தை புலரை அப்பறத்த நதி தண்டுக்கு போண்டேன். அவட சுவாதந்திர சம்பிரமத்தில் பால்கொள்ள கொண்டு கூட போண்டேன். ஆய போய சந்தர்ப்பத்தில் அவுடத்து அவுடி இந்த ஆல்மாரேந்திராக்கிறார் சந்தன்ட்டா எங்கு ஓண்டு பிடிக்கிறாரு. உனக்கு கல்லில் அடி கல்லறியோக தொடங்குறாரு, உனக்கு அடிக்கோக தொடங்குறாரு. ஓண்டு மேலே வில்லு மட்டத்தை தொன்னிலும் லாட்டிலும் வெத்தத்தில் அடிக்கோக தொடங்குறாரு. அப்போ நான் பிக்ஷுக்க கேட்குறேன், நான் எந்திராக்கிறேன்ட்டு, நான் இ சுவாதந்திர சம்பிரமத்தில் நான் பால்கொள்ளுக்கு வந்துறேன், பாகவயசுக்கு வந்துறேன், நக்கு நீங்கள் எந்த கரைச்சோன்ட்டுள்ளாருன்ட்டு. அப்பா அவுடனே ஆல்மார் செல்றாரு, நீனு ஏது சட்டை திக்கிறேற்றோ அது நாங்களே ராஷ்டிர துஜம் இல்லையன்ட்டு, நீ ராஷ்டிர துஜத்தை நீனு சட்டையத்தை உபயோகிச்சது நீன் வந்துறேன்ட்டு. ஸோ நோக்குருவோம், உட மோக்ஷி பிரேமிச்சந்த ஒரு பழக்க செல்ற அவட ஆல்மாரு அங்கே காலி அவட ஒரு பட்டை துண்டு அதில் மாத்திரம் அங்கே நோக்கியாரு. அவட அவனு ராஷ்டிரதுஜ அவனுக்கு குந்திக்கலை அவனிட்டது. ஸோ இதை இட்டுக்கிரு ஆயங்க நிறைத்து நோக்கனா இது எந்திர அவுண்டோட படத்தன அவுண்டோட பசி அவுண்டே ஒரு பிக்ஷுக்கு அவண்ட கையில் எந்தும் இல்லை ஆரூபத்தில் உள்ளங்கே தவுண்ட இது. ஆயங்க ஆ சுவாதந்திர சம்பிரமத்தில் ஏதாவது ஒரு அவனுக்கு ராஷ்டிரதுஜன்ட்டு குந்திக்கலது அதிர பிரிச்சது அவன் பண்ட. அப்போ மோக்ஷி பிரேமிச்சந்திரு கூட உட எந்திரிச்சல்ட்டு சேர்ந்தேங்க நேராய சுவாதந்திர சந்திரட்டு கனட்டாங்க இன்னொரு ஆள்கிட்ட படத்தனத்தை அறியிறது அதை டிக்கிற சுவாதந்திரியா. இன்னொரு ஆள்கிட்ட பசிரே ஹசிவு எந்திரண்டா அதிர அர்த்தாக்கிறதை டிக்கிற நேராய சுவாதந்திரா. இன்னொரு ஆள்கிட்ட நொம்பலை எந்திரண்டா அதிர அர்த்தாக்கிறதை டிக்கிற நேராய சுவாதந்திரா. ஈ ரூபத்தில் கேவல பட்டை துண்டுக்கு வேணது ஆ ரூபத்தில் ஆக்கிறது அது ஒன சுவாதந்திரியா. அது அங்கே ஒன சுவாதந்திரம் நமக்கு வேண்டாம். நமக்கு இன்னொராளோட பசிரை அன்பு அர்த்தாக்குறது, இன்னொராளோட நொம்பலை அர்த்தாக்குறது, இன்னொராளோட படத்தன அர்த்தாக்குறங்க எத்தோ சுவாதந்திரம் துண்டா. ஸோ அது நமக்கு ஆ சுவாதந்திரம் நமக்கு வேணும்ட்டு சேர்ந்து. ஸோ இன்றைய பரிஸ்தி அதே போல இத்து போயிரு. இன்று கேவல எந்திரே ஒரு ஒரு நாளத்துக்கு தக்கந்த மாத்திர சீமித்தாயன்ட்டுள்ளதை இருக்கிற பின்ன அதே தரோடைய அதே ரூபத்தில் அத்தியாச்சாரங்க அதே ரூபத்தில் உள்ளங்க எத்தோ கொலைங்க சுழிக அது இது எல்லாம் ஆயோன்ட்டு போயோன்ட்டு இருக்கிற. அப்போ எங்கு சுவாதந்திரத்துக்கு ஏற்று ஏதேது ரூபத்தில் கஷ்டபந்தங்களை நாங்கள் அர்த்தமே ஆக்கி ஒன்றும் இல்லை. சுவாதந்திரத்துக்கு ஏற்று ஏதேது ரூபத்தில் எஞ்சந்தெங்கு பண்டத்தினங்களை பூர்வஜ சுவாதந்திரத்துக்கு ஏற்று ஹோராடி எங்கேத்த மகான்மார் உள்ளார் இல்லை கிராந்திக்காரிமார் அங்கே எங்கே நிறுத்தி திக்குவார். சுவாதந்திர கிட்டித்தாயில் பின்ன ஒரு வெள்ள மட்டத்தை ஒரு சொர்க்கை டிக்கிற நாங்களை இந்தியா தேசை டிக்குன்ட்டு சேர்ந்து. பட் அங்கே ஹெண்டும் தச்சு தாங்களே அங்கு பேஜராயும் டிக்கு ஈ ரூபத்தில் உள்ளங்கெத்தோ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஜண்டு மூணு அத்தியாச்சார ஆகுறங்கெத்தோ ஒரு தேசை டிக்கிற அதுவும் அல்லாண்டி கொலை தரோட ஈ ரூபத்தில் டிக்கிற நமக்கு கண்டு வந்தோன்ட்டுள்ளோ. ஸோ அது ஆயத்தரை நிற்கணும் ஆயங்கும் நாங்களே பாரத தேச இப்பவும் கூட வில்ல மட்டத்தில் ஒரு பலிஷ்டமாய தேச ஆயின்ட்டு ஆர்த்திகத்திலும் வேறு வேறு ரூபத்திலும் கூட இன்று பாரத தேசம் முன்னல் போயின்ட்டுள்ளது. அதுவும் கூட வெள்ள ஒரு ஹெம்மை திக்கிற நாங்கள் படனாயது. பின்ன சுவாதந்திரத்துக்கு ஹோராட்ட ஆக்கியங்கத்தோ எத்தனமாக ஆள்மார் உள்ளார் கொரியால் திறமறல் கொரியால் இனியும் கூட முன்னலுக்கு பாராத்தங்க சொம்மால் கூட உள்ளார் அங்கே எல்லாரையும் எர்த்தம் பண்ணங்கேத்த பிரயத்தம் கூட ஆகணும். அப்போ சுவாதந்திர சந்தன்ட்டு கனட்டா எந்திர ஏதுன்ட்டு அதை அர்த்தாக்குறங்கேத்த ஒரு சாஜரியா அது பிரத்யூராலும் கூட ஆகும்னு சொல்கிறேங்கேத்த ஒரு விசாரம். எனிவே ஸ்ரோத்திரங்களே இது இண்டத்த மைக்கல்த பல்க காரியக்கிரம கொரிய பிசியோ தொட்டிக்கு எனக்கு முண்டுகிந்த சுவாதிரைய கண்டித்தமாயிட்டு இண்ட முன்றங்கித்த பிரயத்தனிக்கிறேன். இது இண்டத்த மைக்கல்த பல்க காரியக்கிரம நெக்ஸ்ட் பதினாசி ரெண்டு வேற பிசியோ தொட்டிக்கு கண்டித்தமாயிட்டும் கூட வருவோம். ஸோ அத்தர்த்தோல் கேட்டுண்டிக்கொரு இது ரேடியோ சாரங் 107.85 இது ரங் ரங்குரோ ஜீவன
1: ನನ್ನ ತಮ್ಮ ಇದ್ದಾನಲ್ಲ ತುಂಬಾ ತುಂಟ ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ತನ್ನ ಮಾರ್ಕ್ ಶೀಟ್ ಅನ್ನು ಫೋಟೋಶಾಪ್ ಮಾಡಿ ಅಪ್ಪನಿಗೆ ತೋರಿಸ್ತಿದ್ದ. ನಿನ್ನೆ ವಿದ್ಯುತ್ ಬಿಲ್ ಜೀರೋ ಬಂದಿದ್ದನ್ನು ನೋಡಿದೆ ನಾನು ಅನ್ಕೊಂಡೆ ಇವನೇ ಫೋಟೋಶಾಪ್ ಮಾಡಿರ್ಬೇಕು ಅಂತ. ಇಲ್ದಿದ್ರೆ ವಿದ್ಯುತ್ ಬಿಲ್ ಸೊನ್ನೆ ಆಗೋಕೆ ಹೇಗೆ ಸಾಧ್ಯ? ಕೇಳಿದ್ರೆ ಹೇಳ್ತಾನೆ ಅಣ್ಣ ಎಲ್ಲಾ ಮೇಲ್ನವನದೇ ಸೋಲಾರ್ ಪ್ಯಾನಲ್ ಇದೆ ಅಲ್ಲ. ನಾನು ಹೇಳಿದೆ ಓಹೋ ನೀನ್ ಹೇಳಿದ್ ಸರಿಯಾಗಿದೆ ಕಣೋ. ಪಿಎಂ ಸೂರ್ಯಘರ್ ಉಚಿತ ವಿದ್ಯುತ್ ಯೋಜನೆ ಎಂದೇ ನೋಂದಾಯಿಸಿಕೊಳ್ಳಿ pmsuryaghar.gov.in ನಲ್ಲಿ.
2: ರೀ ಮನೆ ಖರ್ಚಿಗೆ ಹಣ ಕೊಡಿ.
3: ಇದು ರೇಷನ್ಗೆ 15,000, ತರಕಾರಿಗೆ 2,000,
2: ಮತ್ತೆ ವಿದ್ಯುತ್ ಬಿಲ್ಲಿಗೆ
3: ಈಗ 0 rupees ಹೇಗೆ ಕೊಡ್ಲಿ?
2: ಓಹೋ ಮರೆತೆ ಬಿಟ್ಟಿದ್ದೆ, ನಾವು ಸೋಲಾರ್ ಪ್ಯಾನೆಲ್ ಅಳವಡಿಸಿದ್ದೇವೆ ಅಲ್ವಾ, 4,000 ಉಳಿತಾಯ ಆಯ್ತಲ್ಲ, ನಾವು ಶಾಪಿಂಗ್ ಮಾಡೋಣವಾ?
3: ಖಂಡಿತ. ಪಿಎಂ ಸೂರ್ಯಘರ್ ಉಚಿತ ವಿದ್ಯುತ್ ಯೋಜನೆ.

0: Solo Milo. Solo Milo.
1: யாமலா தூத்து சுத்தமிரான
0: யானி இருந்தனி ஜனதா அப்பக அப்பகா பருந்து போந்து பிடுந்து பிந்திருத்தா
1: அந்தவா இதே எங்கு நின்ன குருத்தால ஜீவுக்கு அப்பக அப்பகா பதிக்குது நீ
0: யானத்தி
1: அண்ணமே ஓமோனோ நீங்க பரிஸ்தி தானே இச்சாயினி
0: என்ன அவஸ்தே பண்றது மினிசு கஜி இது நான் சுனோயிட்டே மாதை
1: அங்கே
0: கைக்கொரியமாதோடு விஷயப்பூர்வம்
1: ஓதே ஓதே ஓதே ஓதே.

0: நிக்கவத்த கர்லா கையை பலிப்புவா நிக்கலாமத்த கர்ப்பே உம்மா உம்மா உம்மா இச்சின ஜோக்கிலியே கொண்டாட்டது குடி முத்துலு கிம்பு கிம்பு ஜோக்கில ஜோக்கில நிக்கலா நான் மது நாப்பாரா தனின் போரா கண்டு நிக்கலக மனசிப்பு அண்ணா என்ன கண்டு நின்னு நுயி ஜோக்கிலே நிக்கல ஜேல் சுனக்கு வருடுகே தோராது வருடுகே புக்கு இங்கு மதுமே தக்குவே தக்குவே
1: ಇದುವರೆಗೆ ನಾಗರ ಪಂಚಮಿ ತುಳು ಯಕ್ಷಗಾನದ ನಾಲ್ಕನೇ ಕಂತು ಕೇಳಿದಿರಿ. ಪದ್ಯ ರಚನೆ ಮಾಧವ ಭಂಡಾರಿ ಕುಳಾಯಿ, ಪ್ರಸಂಗ ರಚನೆ ರವಿಕುಮಾರ್ ಸುರತ್ಕಲ್. ಇನ್ನು ಮುಂದಿನ ಕಂತು ನಾಳಿನ ಯಕ್ಷಗಾನದ ಪ್ರಸಾರದಲ್ಲಿ. ಅಲ್ಲಿವರೆಗೂ ಕೇಳ್ತಾ ಇರಿ ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ 7.8 FM. ಇದು ಬಣ್ಣ ಬಣ್ಣದ ಬದುಕು. ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ್ 107.8 FM, ರಂಗ ರಂಗದ ಬದುಕು. ಇತ್ತೆ ತುಳು ಪ್ರಸಾರ.

ஹாய், என் குரு கிரண் பார்த்து நிக்குல் கேனந்துள்ளாரு சாரங் எஃப் எம் 107.8 FM ஒன்று ரங்கு ரங்கு தவதுக்கு.

0: நீ கொஞ்சம் தும்மு நடத்துற கதை பண்ணிப்பேன். அவே ஒஞ்சி சர்த்தி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அருண கைத்தடி ஒரு மஸ்து பர்ப்பனாய பத்தது கேடக சுவாமி எனக்கு மஸ்து பர்ப்பன அபியாசம் உண்டு. அவை நான் புடோடு எஞ்ச புடுப்புனு நீ கொத்தாப்பு தாத மல் புடுப்பான் லேப்பனது அசாயக்கிறதாரடக்கே நோய்க அப்பகா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆட பண் பெருக ஈ நில்லடப்போ ஈ எல்ல பல நீக்க எல்ல பண்பேன் நீ போய் மனதின பத்தே பத்துக்கேண்டே அப்பகிரம் பேர் இனி போ ஏன் எல்ல பல நீக்க எல்ல பண்பேன் மனதின் பத்தி அஞ்சு சும்மா சேர்த்து பத்து போய் ஈத்தானகமே வந்து கோப்பத்தில் சொல்கிறான் ஆனி பன்னகமே நிகாண்ட மலத்தை பத்தே இனி மினி ராமகிருஷ்ண பரமஹம்சரி என்ன பிரச்சனைக்கு மின் உத்தர கொர்ஜிருந்தாண்டா யான் அரைக்கு சரி நெருப்பின பண்ண கோப்படு மே அருண ஆசிரமத்தடி வருந்து புனக ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொஞ்சி மரன் தன்னை கைட்டு கட்டி அறாது பார்த்து வந்து தெரியே பேரன் தூயினி பர்ப்பனை கேண்டிக்க சுவாமி ஈரா மரந்தாய் கைட்டு பார்த்து வந்து அப்பக ராமகிருஷ்ண பரமஹம்சராய பண் பெருகே மரன் யான் பார்த்தோம் நின்று அத்தப்பா மர எனன்னு பார்த்தோம் நின்று பண்ணியிருக்கேன் பே சுவாமி ஈர் மஸ்து தெரியுதுனார் ஈரிஞ்ச பார்த்தேர்னே ஈர் மரன்னு கைட்டு பார்த்தோந்தாரு மர ஈரன் பார்த்தோம் நினைத்து ஈரே தேக்க பார்த்தோம் நின்று ஈர் கைன்னு புட்லேன்னு பண்ணியிருக்கேன் அப்போ பண்ணியிருக்கேன் துலா கங்கசரன்னு பத்தொந்தினி ஈ பரியர கல்பெறவின் கல்த்தின் ஈ ஈயாவின் புடோடு நானொரு புடுப்புனத்து நானொரு எஞ்சு புடு கேனத்து அஞ்சா பணத்து மகட்ட கேனவர் கேசவா யான் கித்து பண்டின அப்புறம் அர்த்தாண்டத்தா கேட்டு ஈத்து பண்ணகில் அம்பி மணி இஜின ஏப்பாலே உத்தர கொடுப்பனே மணி இப்போ ஸ்டேஜ் கேனந்து கேனந்து எத்துது லாஸ்ட்டுக்கு அர்த்தாண்டத்தா அர்த்தாண்டு ஆ ஆண்டா அரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆ மரம் தாய பத்தொந்தினி பண்ணபேக தாள் அர்த்தாதிச்சு பேக தரக்கி கொடுத்துச்சு ஏன் பேக தாயக பண்ணு எந்த பொய்யது மித்து நீர் மயத்தில் கடை பண்ணது ஆறு தர நல்லது சிதப்பு இருந்து தேவதாஸ் காவி கடையிறனா பகுஷா எங்களை கொஞ்சி பாரி கொஞ்சி சந்தோஷவ கொஞ்சி கொஞ்சி ஹெம்மேத சங்கத்தின் பண்ணகா எங்கெல்லாம் பூஜ்ய காவந்தீர் தர்மஸ்தலத பூஜ்ய காவந்தீர் ஈ நாட்டக்கொண்டு மஸ்து மஸ்தாருன்னு மெச்சிதினாரு எங்கள் எதிரோட பந்து எங்களால் பந்திராரு அவர் பிரதி சக்தி ஒல்ப போனகளாவின் ஈந்தேன்னு கேந்து அருண பகுஷா இத் ஈ மத்திய வர்ஜன சிபிரு ஈ நாட்டக்கல ஸ்பூர்த்தி அதுப்படு பண்ணப்போன கொஞ்சம் எங்களை கொஞ்சி அனுமானம் அஞ்சே நம்ம கேண்ட பிரதி உரியல ஆ வஞ்சி மத்திய வர்ஜனனு அதே மலத்து மலத்தேடாக்கல ஆரோக்கிய எட்டு பண்ண கொஞ்சம் சந்தேஷனும் அவஞ்சி கொஞ்சம் ஹிரிய பழைய ஆப்பின ரீதியான பண்றேன் தயார் படப்பே
1: ஓகே ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ತುಳು ಡೈಲಾಗ್ ಹೇಳಿದ್ರಿ ಡಿ ಎಸ್ ಬೊಳೂರವರೇ ನಿಮ್ಮ ಜೀವನದ ಸಿಹಿ ಕೈ ಏನು ಹೇಳಿದಾದ್ರೆ ಸಮಯ ಮೀರಿದೆ ಆದರೂ ಕೂಡ
0: ಅಂದರೆ ಅದೇ ನಾಟಕದ ಬಗ್ಗೆ ನನಗೆ ಎಲ್ಲರೂ ಸಹಕಾರ ಇತ್ತು ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷ ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ನಾನೊಂದು ಕಲಾವಿದ ಎಂಬ ಅಭಿಮಾನ ಯಾವತ್ತೂ ಇದೆ ನನಗೆ ಅದು ದೇವರನ್ನು ಒಂದು ಆ ಒಂದು ಒಂದು ಯೋಗ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಕ್ಕೆ ತುಂಬ ತೃಪ್ತಿ ಪಡುತ್ತೇನೆ. ನನ್ನ ಜೀವನ ನಾಟಕರಂಗದ ಆದ ಒಂದೇ ಒಂದು ಕಹಿ ಅಂದರೆ ನಾವು ಸುಮಾರು 9 ತಿಂಗಳು ನಮ್ಮ ಹಿರಿಯರಾದ ರಮಾನಂದ ಚೂರಿಯರ ಒಂದು ನಾವಿಲ್ಲದಾಗ ನಾಟಕವನ್ನು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಿದ್ದೇವೆ. 9 ತಿಂಗಳು ಅವರು ಬಹಳ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಆಗಬೇಕು, ಪರ್ಫೆಕ್ಟ್ ಆಗದೆ ಅವರ ರಂಗಕ್ಕೆ ತರುವುದೇ ಇಲ್ಲ. ಹಾಗೆ ತಂದು 9 ತಿಂಗಳಾಗುವಾಗ ಹೇಳಿದರು ನೆಕ್ಸ್ಟ್ ಇಮ್ಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ನನಗೊಂದು ನನ್ನ ವೈಯಕ್ತಿಕ ನಿಮಿತ್ತ ನಾನು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗಬೇಕಿತ್ತು. ನಾನದು ಜುಲೈ 1990 ಜುಲೈ ನೀವು ಹೋಗಿ ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಮುಗಿಸಿ ಬನ್ನಿ, ಆಗಸ್ಟ್ ಸೆಪ್ಟೆಂಬರ್ ಆಚೆ ನಾವು ಡ್ರಾಮಾ ಮಾಡೋದು ಒಂದು 10 ಸ್ಟೇಜ್ ಅಂತ ಗ್ಯಾರಂಟಿ ಹೌಸ್ಫುಲ್ ನಮ್ಮದು ಅಂತ ಹೇಳಿಕೊಂಡು ಹೇಳಿದವರು. ನಾನು ಹೋದೆ, ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ನನ್ನ ಅದೇ ನನ್ನ ಕೆಲಸ ಮುಗಿಸಿ ಬರುವಾಗ ನಾನು ಪೇಪರಲ್ಲಿ ಓದಿದೆ ಚೂರಿಯರು ಇನ್ನಿಲ್ಲ, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ನನ್ನ ಗುರುಗಳು ದಿವಂಗತರಾದ್ರು. ಅದೊಂದು ಮಾತ್ರ ನನಗೆ 9 ತಿಂಗಳು ತುಂಬ ಆಸೆ ಇತ್ತು ಅವರಿಗೆ, ಅದೊಂದು ವಿಷಾದನೀಯ ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯಾವತ್ತೂ ಉಳಿದಿದೆ.
1: ಅವರ ನಿರ್ದೇಶನದಲ್ಲಿ ನಾವಿಲ್ಲದಾಗ
0: ಇನ್ನು ಅದೊಂದು ಕೊರತೆ ನನ್ನ
1: ಅವರಿಲ್ಲದೆ ಹೋಯ್ತು,
0: ಅವರಿಲ್ಲದೆ ಹೋಯ್ತು, ಅದು ಉಳಿದಿದೆ ಖಂಡಿತ. ಅದೇ ನನ್ನ ಹೆಚ್ಚಿನ ಗೆಳೆಯರಿಗೆಲ್ಲ ಗೊತ್ತು ಅದು ವಿಷಯ.
1: ಸಾರಾಂಗ್ ಸ್ಟುಡಿಯೋಗೆ ಬಂದಿದ್ದೀರಿ, ನಮ್ಮ ಕೇಳುಗರೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಹೇಳಿ ಹೇಗೆ ಅನಿಸ್ತಾ ಇದೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಿಮಗೆ?
0: ತುಂಬ ಸಂತೋಷ ಆಗ್ತಾ ಇದೆ. ಬಹುಶಃ ನನ್ನೊಂದು 2-3 ಮಿತ್ರರು ಕರೆ ಮಾಡಿ ಕೇಳಿದರು, ಈ ಮೂಲಕ ನಿಮ್ಮ ಹೃದಯ ರಾಗದ ಮುಖಾಂತರ ನಮ್ಮ

யானு ஹுசைன் காட்டிப்பள்ள பார்த்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கில் கேந்து போரு துளு பாஷ எங்கள்னா அப்பே பாஷ ஆயினர் தாத்ர நிக்கில் மாத்ர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசாரம் வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கில்னா புரோத்சாக குரலை

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையிலே தின்னு புள்ளியானது புள்ளியாயி புக்கனே கோரிக்கையிலே புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.